ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் வழங்கும் தமிழமுதம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புஷ்பலதா. வணக்கம் நேர்களே. நானூற்றி 438.6 மீட்டர், 684 கிலோஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒலிபரப்பு. இன்று பராப வருடம் வைகாசி திங்கள் 18ஆம் நாள், ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம் தகவல் நேரம் துள்ளும் இசையருவி அறிவிப்புகள் சிந்தனைகள் ஆகியவை ஒலிவளவரும். குரலமுதம் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பொருள் இறப்பு எனப்படுவது ஒருவனுக்கு உறக்கம் வருதலை போன்றது. பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது. மீண்டும் குரல் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் சிறப்பு. குறள் எண் 339, அதிகாரம் நிலையாமை.

கடலில் காற்றின் அழுத்தம் மணிக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் வீசுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை நீடிக்கும். மேலும்

0: தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள் போனிக்ஸ்பே திரும்பத்திலிருந்து. எம் வி ஜாலிபாய் நாளை காலை 6 மணிக்கு ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி பாராட்டாங் நாளை காலை 6:15 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 1 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி ராணிச்சங்கா நாளை முற்பகல் 11:30 மணிக்கு ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாக பிற்பகல் 2 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே புதன்கிழமை காலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.
1: तेज बुखार, पसीना आना, सिर और शरीर में दर्द, उल्टी और कमजोरी,
2: ये मलेरिया के लक्षण हो सकते हैं।
1: मलेरिया संक्रमित मादा एनोफिलीज मच्छर के काटने से फैलता है।
2: समय पर इलाज न मिलने पर ये बीमारी गंभीर रूप ले सकती है।
1: सोते समय मच्छरदानी का उपयोग करें।
2: घर और आसपास पानी जमा न होने दें।
1: पानी की टंकियों और बर्तनों को ढक कर रखें।
2: अगर बुखार हो तो रक्त की जाँच करवाएं।
1: अब हम कर सकते हैं।
2: अब हमें करना होगा।
1: मलेरिया को मिलकर हराना होगा।
2: स्वस्थ जीवन अपनाएं, मलेरिया को दूर भगाएं।
1: स्टेट हेल्थ सोसाइटी द्वारा जनहित में जारी।
0: நேர்களே, இன்று உலக பால் தினம், வேர்ல்ட் மில்க் டே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதாவது இதே நாளில் கொண்டாடப்படுகின்றது. மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு பாலின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் பால் உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகளை கௌரவிப்பதற்காகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு இந்த நாளை தோற்றுவித்தது. இது முதன் முதலில் 2001ஆம் ஆண்டு அனுசரிக்கப்பட்டது. இயற்கை தரும் இனிய ஊட்டச்சத்து பானம் பால். தினசரி காலையில் காஃபியில் தொடங்குவது, மதிய உணவில் தயிர், வெப்பத்தை தணிக்க மோர், உணவின் சுவையை கூட்ட நெய் என பால் பொருட்கள் இல்லாத நாளை நினைத்து கூட பார்க்க முடியாது. இத்தகைய சிறப்பும் சத்தும் நிறைந்த பால் ஐநா சபையால் உலக உணவாக அங்கீகரிக்கப்பட்டது. இதை உலகுக்கு உணர்த்த ஐநா சபை ஒவ்வொரு ஆண்டும் June 1ஆம் தேதி உலக பால் தினமாக கொண்டாட வேண்டும் என அறிவுறுத்தியது. பால் மற்றும் பால் பொருட்களின் சிறப்பு அம்சங்களை உலகுக்கு எடுத்து கூறும் விதமாக இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று ஐநா சபை வலியுறுத்தியுள்ளது. பசும்பாலில் அனைத்து வித அமினோ அமிலங்களும் உள்ளன. 5 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் தினமும் 400 மில்லி பால் சாப்பிடுவது நல்லது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் உட்கொள்வது சிறந்தது. இளம் வயதினர் மிதமான கொழுப்புள்ள பாலையும், 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறைந்த கொழுப்புள்ள பாலையும், வயதானவர்கள் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலையும் குடிப்பது நல்லது என மருத்துவர்கள் கூறுகின்றனர். பால் கால்சியம், புரதம் போன்ற ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான விவசாயிகளின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆம் நேர்களே, இன்று வேர்ல்ட் மில்க் டே அதாவது உலக பால் தினம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

நேர்களே, வருகின்ற ஜூன் 8 ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு விழாவை பெருமையாக கொண்டாட இருக்கின்றது. பல தசாப்தங்களாக மக்களின் நம்பிக்கைக்கு உரிய ஊடகமாக இருந்து வரும் ஆகாஷ்வாணி செய்திகள், இசை,

கல்வி, கலாச்சாரம் மற்றும் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் மனதில் தனி இடத்தை பெற்றுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வந்தாலும் ரேடியோவின் இனிமையும் அதன் மனித நேய தொடர்பும் என்றுமே அழியாத ஒன்று. 90 ஆண்டுகள் நிறைவு பெறுவது இந்திய ஒலிபரப்புத்துறைக்கு ஒரு வரலாற்று பெருமையே. பல தலைமுறைகளாக செய்திகள், கல்வி, கலாச்சாரம், இசை மற்றும் மக்களின் உணர்வுகளை இணைத்த பாலமாக ஆகாஷ்வாணி இருந்து வருகின்றது. கிராமம் முதல் நகரம் வரை மக்களின் குரலாக ஒலித்த ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகள் என்பது சாதாரண சாதனை அல்ல. அது இந்திய ஒலிபரப்புத்துறையின் பெருமை மிகு பயணம். நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது துள்ளும் இசையருவி. இந்த மாலை வேளையில் துள்ளலான பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகிறோம். மனதிற்கு உற்சாகம் தரும் பாடலாக இன்றைய நிகழ்ச்சி அமையப் போகிறது. நேர்களே, நேர்களே

நேர்களே, துள்ளும் இசையருவே நிகழ்ச்சியின் தொடக்கமாக துள்ளலாக நம்மை மகிழ்விக்க கில்லி திரைக்காக கிருஷ்ணராஜ் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர்.

நேர்களை தொடர்ந்து துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் துள்ளநல பாடல்களை ரசித்தபடி நேர்களை தொடர்ந்து ஒலிப்பது ரஜினி முருகன் திரைக்காக வி எம் மகாலிங்கம் குழுவினர்.

நேர்களே, ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து மனதிற்கு கொள்ளை கொள்ளும் துள்ளலான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தொழில் திரைக்காக மாணிக்க விநாயகம் குழுவினர்

நேர்களை தொடர்ந்து துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிப்பது சுந்தரா டிராவல்ஸ் திரைக்காக பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்போர் பி. கிருஷ்ணராஜ் குழுவினர்.

நேர்களே, துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியின் நிறைவாக பொன்மன செல்வன் திரைக்காக மலேசியா வாசுதேவன், மனோ மற்றும் எஸ் சித்ரா குழுவினர்

நேர்களை துள்ளும் இசையருவி நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நேர்களே, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.